0: பகடே துக்கம் விட்டே தேச ராமநாம் பகடே துக்கம் விட்டே தேச ராமநாம் அவ சமுத்த சுகஜனாவ கேக ராமநாம்
1: அவ சமுத்திர சுகஜனாவ
0: பரம சாந்தி சுக நிதான திவ்ய ராமநாம்
1: பரம சாந்தி சுக நிதான
0: அத்த ஜனர ஜீவன கன கேக ராமநாம் பக்த ஜனர ஜீவன ஜன கேக ராமநாம் ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ஸ்ரீ ராம ராம ராம்